0: வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு முறை வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாரம் வாரம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வரிசையில் இன்னைக்கு டாக்டர் அவர்களை மீட் பண்ண போறோம். டாக்டர் விஜய் நாதன், ஃபேமிலி பிராக்டிஷனர். அண்ட் அவங்க 5 வருஷமா இந்தியாலையும் 22 வருஷமா நம்ம ஹாலிஃபாக்ஸ் நோவாஸ்கோஷியாலையும் அவங்களுடைய சர்வீஸை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய தேவையான கேள்விகளையும், அதாவது ஹெல்த் கேர் ரிலேட்டட், ஹெல்த் செக்அப் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங்னா என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி எப்படி வந்து நம்ம ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணலாம்னு நிறைய கேள்விகளை கேட்ட போறோம். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. விஜய் மேம், வெல்கம் டு அவர் ஷோ.
1: வணக்கம் ஆர்ஜி அன்பு, உங்க எல்லாத்தையும் வணக்கம். ஹாலிஃபாக்ஸ்ல மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஷோ மூலமா.
0: தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பாக, ஏன்னா இங்கே வந்து பெரும்பாலும் எங்களுக்கு எல்லாம் இருக்கிற நிறைய டவுட்ஸ் வந்து மெடிக்கல் ரிலேட்டட் சம்மந்தமான, அது சம்மந்தமான விஷயங்கள் தான் நமக்கு தேவைப்படுது. இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு ரொம்ப நியூ கம்மராக நான் இங்கே வரேன். இது இந்தியாவில் இருக்கிற மெடிக்கல் சிஸ்டம்லாம் வேறு, பட் கனடாவில் இருக்கிறது வேறு. ஸோ எஸ்பெஷலி ஹாலிஃபாக்ஸில் நான் உள்ளே வந்த உடனே நான் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரம் த மெடிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்?
1: இமிக்ரெண்ட்டாக நம்ம மொத மொத வந்தோடனே நீங்கள் எல்லாருமே மொத பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஹெல்த் கார்டு எடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு எம்எஸ்ஐக்கு ஒரு ஃபேக்ஸ் நம்பர் இருக்குது நியூ ஹெல்த் கார்டு வாங்குறதுங்கிற விஷயத்தை பற்றி. அப்போ அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் போட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன்லாம் அனுப்புனீங்கன்னா அவங்க ஒரு ஹெல்த் கார்டு வந்து உங்களுக்கு மெயிலே வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலோ ஃபேமிலி டாக்டரோ இல்லை வாக்கிங் கிளினிக் எமர்ஜென்சி இதெல்லாம் போகிறதுக்கு, அது இல்லாமல் போனீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கேஸ் உங்களுக்கு ஹெல்த் கார்டு இல்லைன்னா ஒரு நாள் எமர்ஜென்சிக்கு போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு 4,000 to 8,000 dollars வரையும் செலவாகலாம். அதனால் முதல் வந்தோடனே நீங்கள் செய்ய வேண்டியது ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை எம்எஸ்ஐக்கு அனுப்பி உங்கள் ஹெல்த் கார்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் திங் தட் நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எவ்ரிபடி ஷுட் டூ அஸ் சூன் அஸ் தே லேண்ட் ஹியர் இன் கனடா.
0: ஓகே, தேங்க்யூ மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஹெல்த் கார்டு அப்ளை பண்ணி அதை வாங்கிட்டேன், ஆர் லைக்

0: வரத்துக்கு சில வீக்ஸ் ஆர் சில மந்த் ஆகும் இல்லையா? ஸோ அது வரைக்கும் நான் எப்படி அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டையோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸையோ அனுக்கிறது?
1: நீங்கள் எப்பயும் போல் போகலாம். என்னென்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் இருக்கும்ல, உங்களுக்கு இங்கே லேண்டட் இமிக்ரெண்ட்டாவோ இல்லது ஒர்க் பர்மிட்டாவோ ஏதோ ஒரு ஸ்டேட்டஸோடு தான் இங்கே வந்திருப்பீங்க. இப்போ டூரிஸ்ட்டில் வந்தால் அது வந்து வேறு ஒரு வித்தியாசமான பேமெண்ட்டுக்குள்ளே போயிடும். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆக்சஸ் டு எமர்ஜென்சிக்கு போகலாம், வாக்கிங் கிளினிக்கு போகலாம். பட் சில இடங்களில் என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து பே பண்ண சொல்லுவாங்க, பட் யூ வில் கெட் ரீஎம்பர்ஸ்ட் ஒன்ஸ் இஃப் யூ கெட் த ஹெல்த் கார்டு. உங்களுக்கு வந்து யூ கேன் சப்மிட் த பில் அண்ட் தென் யூ கேன் கெட் த மனி பேக் அண்டில் யூ கெட் த ஹெல்த் கார்டு. அது வந்து ஐ எம் நாட் ஷுர் எவ்வளோ நாளில் கிடைக்கும் ஹெல்த் கார்டுன்னு தெரியல, பட் விதின் 3 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும் கைக்கு. அப்போ அது வரையும் நீங்கள் எல்லா ஹெல்த் கேர் சிஸ்டமும் ஆக்சஸ் பண்ணலாம். எமர்ஜென்சிக்கு போகலாம், வாக்கிங் கிளினிக் போகலாம், 811 கூப்பிட்டு ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்களுக்கு வந்து 24/7 நர்சஸ் இருக்காங்க, அங்கே அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்ன பண்ணுறதுன்ட்டு. அது மூலமாக நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம்.
0: ஓகே, பட் இப்போ பேசும்போது நீங்கள் 811 சொன்னீங்க இல்லையா, ஸோ 811 என்னமா?
1: 811ங்கிறது இங்கே ஒரு ஆன்லைன் ஹெல்ப் சிஸ்டம். அதில் வந்து நர்சஸ் 24/7 இருப்பாங்க. உங்களோட மைனர் எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, இப்போ காஃப், கோல்டு, ஏதாவது ரேஷ் இருக்குது, செஸ்ட் பெயின் இருக்குது, என்ன ரிலேட்டட் மைனர் எலிமெண்ட்ஸ் எதுனாலுமே உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் க்வெஷ்சன், ஈவன் இஃப் இட்ஸ் சம்திங் மேஜர், யூ கேன் கால் தம். கால் பண்ணி அவங்களோட பேசுனீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க எங்கே போகிறது, எமர்ஜென்சிக்கு போகிறதா இல்லை ஃபேமிலி டாக்டர் பார்க்குறதா, அவங்களே ட்ரீட் பண்ணுவாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் அவங்க அனுப்பலாம், நர்சஸ் அனுப்புவாங்க ஃபார்மசிக்கு. அதை வந்து நீங்கள் எல்லாருமே கட்டாயம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. 811 இஸ் இம்பார்ட்டன்ட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் இது. நீங்கள் எல்லாருமே அப்ரோச் பண்ணி பேசிக்கலாம் அவங்களோட.
0: தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம். 811 பற்றி இப்போ பேசிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்ல பேச போறோம். ஸ்டே டியூன்ட் இருங்க. இது CKDU 88.1 FM ஹாலிஃபாக்ஸ் நோவா ஸ்கோஷியா. மைக்ல நான், மனசுல நீங்க, நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.

0: Doctor! வெல்கம் பேக் டு CKDU 88.1 FM. நீங்க கேட்டிருக்குது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே அன்பு. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் டாக்டர் விஜய் நாதன் அவர்கிட்ட. ஸோ நிறைய ஹெல்த் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ முன்னாடி பேசிட்டு இருந்தோம் மேம் 811 பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ அந்த 911 அப்படின்றதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது எதுக்காக அணுகணும்?
1: 911 வந்து எமர்ஜென்சிக்கு எல்லாத்துக்குமே நீங்க கூப்பிடலாம். இட் கேன் பி எனி திங் ஹெல்த் ரிலேட்டட். மட்டும் நான் சொல்ல போனேன்னா லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ஷார்ட் ஆஃப் பிரத், செஸ்ட் பெயின், அப்புறம் எக்ஸசிவ் ப்ளீடிங், அன்கான்ஷியஸ்னஸ், சீஷர், அந்த மாதிரி ஒரு ரியல் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நீங்கள் இமீடியட்டாக கூப்பிட்டிங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் வரும் உங்கள் வீட்டுக்கு. வந்து பாரமெடிக்ஸ் வந்து இமீடியட்டாக உங்களுக்கான உதவியை வீட்டிலேயே செய்வாங்க. அவங்க வந்து அசஸ் பண்ணிவிட்டு உங்களை ஆம்புலன்ஸில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டியது எமர்ஜென்சின்னா அவங்களோட பொறுப்பு. இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் வீட்டிலே வந்துருச்சு அப்படின்னா தே ஹாவ் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ் இன் த ஆம்புலன்ஸ். தே கேன் கிவ் த ப்ராப்பர் மெடிக்கேஷன். எல்லாமே ஆம்புலன்ஸ்லேயே அவங்களே எல்லாமே ட்ரீட் பண்ணுற மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. தே கேன் டூ ஆல் த எமர்ஜென்சி ரிலேட்டட் இஷ்யூஸ். அவங்க வந்து போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற வரையும் தே வில் டேக் கேர் ஆஃப் யூ. இப்போ செஸ்ட் பெயின் எல்லாம் வரும்போது நீங்கள் டிரைவ் பண்ணி காரில் டிரைவ் பண்ணி போகிறதோ அதெல்லாம் நாட் அட்வைசபிள். என்னென்னா மேசிவ் ஹார்ட் அட்டாக் ஏதாவது வழியில் வந்துருச்சுன்னா மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் கேன் ஹேப்பன். அதனால் எனி கைண்ட் ஆஃப் செஸ்ட் பெயின் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கும்போது 911 தவிர வேறு எதையுமே கால் பண்ணக்கூடாது. ஏன்னா தே ஹாவ் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் த ட்ரீட்மெண்ட்ஸ் இன்சைட் த ஆம்புலன்ஸ். தே கேன் சேவ் யுவர் லைஃப் ஆன் த ஸ்பாட்.
0: அப்போ 811-க்கும் 911-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு?
1: 811 வந்து மைனர் எலிமெண்ட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ஹெல்த் ரிலேட்டட் குவஷ்னர் யூ கேன் ஆஸ்க் தெம். இது வந்து 911 வந்து எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் நம்ம கூப்பிடணும். எமர்ஜென்சி வந்து ஹெல்த் ரிலேட்டட் எமர்ஜென்சி தான் நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் 911 நம்ம ஃபயருக்கு, ஏதாவது தெஃப்ட்டு, எல்லாத்துக்குமே நீங்கள் 911 எமர்ஜென்சி கூப்பிடலாம். பட் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூக்கு நான் சொன்ன மாதிரி ஷார்ட் ஆஃப் பிரத், செஸ்ட் பெயின், ஸ்ட்ரோக், அந்த மாதிரி ரிலேட்டட் இஷ்யூக்கு நீங்கள் உடனே கூப்பிடலாம். அவங்க இமீடியட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க.
0: பிரிவிலேஜ்
1: தான் கிடைக்கும். ஹெல்த் கார்டெலாம் வந்துடும். இப்போ அவங்க விசிட்டரில் வர்றாங்க இல்லை சூப்பர் விசாவில் வர்றாங்கன்னா தான் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இங்கே. ஏன்னா அவங்க கட்டாயம் ஊர்லேருந்து கிளம்பி வரும்போதே அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸோடு தான் வரணும் இங்கே வரும்போது. ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இங்கே வந்து ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ எல்லாருமே மஸ்ட்டாக தே ஹாவ் டு ஹாவ் அ ஹெல்த் இன்சூரன்ஸ் வென் தே லேண்ட் ஹியர். அது வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்லிக்கிறேன். என்னென்னா ரொம்ப பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி ஹெல்த் கேருக்கு அப்ரோச் பண்ணுறதுன்னா இதே மாதிரி தான். வாக்கின்க்கு கூட்டிகிட்டு போகலாம், 811 கூப்பிட்டு பேசலாம், எமர்ஜென்சினா 911 கூப்பிடலாம். எல்லாமே அவங்களுக்கு வந்து பில்லாக வந்துடும். எல்லா ஹெல்த் ரிலேட்டட் ஸ்பெண்டிங்கும் அவங்களுக்கு வந்து பில் போட்டு ரிசீப் போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. வி ஹாவ் டு பே இட். இப்போ இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் வந்து அதை பே பண்ணிடுவாங்க. அதனால எல்லாருமே இன்சூரன்ஸ் இல்லாமல் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர வேண்டாம்.
0: ஓகே, அப்போ இன்சூரன்ஸ் இல்லாமல் நம்ம இங்கே வந்தோம்னா நம்ம தான் அதிகமான அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: ஆமாம், நான் சொன்ன மாதிரி 4000 8000 வரையும் செலவாகலாம் ஒரு நாள் எமர்ஜென்சி விசிட்டுக்கு. இஃப் தேர் இஸ் எனி எமர்ஜென்சி.
0: ஓகே, லாஸ்ட் வீக் முன்னாடி கூட நம்ம பேசியிருந்தோம் இந்த இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. இப்போ டாக்டர் மேம் சொன்னது விஷயத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ப்ளீஸ் எடுக்காதவங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இங்க எடுத்துக்கோங்க. பேரண்ட்க்கு மட்டும் இல்ல, இங்கேயே ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் முக்கியமான விஷயமா எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து டாக்டர் விஜய் நாதன் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போறோம். ஸ்டே டியூன்ட் இருங்க. இது CKDU 88.1 FM ஹாலிஃபாக்ஸ் நோஸ்கோஷியா. மைக்ல நான், மனசுல நீங்க, நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.

0: வெல்கம் பேக் டு CKDU 88.1 FM. நான் உங்கள் ஆர்ஜே அன்புன். நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் விஜயநாதன் டாக்டர் அவர்கள்கிட்ட. உங்களோட டவுட்ஸா நானும் என்னுடைய டவுட்ஸையும் சேர்த்து கேட்டுட்டே இருக்கேன். அவங்க நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு அடுத்த டவுட் என்னன்னா, நம்ம ஒரு ஃபேமிலி டாக்டரை எப்படி அசைன் பண்ணிக்கிறது? இப்ப நான் புதுசா இங்க வந்திருக்கேன், எனக்கு ஃபேமிலி டாக்டர்லாம் யாருமே அசைன் ஆகல. சோ அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றது?
1: ஃபேமிலி டாக்டரை வந்து நீங்கள் வந்து உடனே வந்தோடனே கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இங்கே ஃபேமிலி டாக்டர் வந்து ஹை டிமாண்டு, ரொம்ப ஃபியூவர் டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் 811 அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களோட பேரையும் இன்ஃபர்மேஷனையும் உங்கள் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் ஹெல்த் கார்டு எல்லாம் அவங்க வந்து கேதர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஒரு ஃபேமிலி டாக்டர் அவைலபிளாக வரும்போது உங்கள் ஃபேமிலியை அவங்களோட அசைன் பண்ணி விட்டுருவாங்க. உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க அவங்க, இந்த மாதிரி ஃபேமிலி டாக்டர் அவைலபிளாக இருக்காங்க, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் சீயிங் தம்னு கேட்டோடனே நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அந்த டாக்டரோட உங்களை அசைன் பண்ணி விடுவாங்க. ஸோ அகெயின் 811 தான் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும் ஃபேமிலி டாக்டருக்கும். அவங்க தே ஹாவ் அ ஃபேமிலி டாக்டர் ரெஜிஸ்ட்ரி, யாராவது அக்செப்டிங் ஃபிசிஷியன்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா உங்களை வெயிட் லிஸ்ட்டில் வச்சு அவைலபிளாக வரும்போது உங்களை அவங்களோட கனெக்ட் பண்ணி விடுவாங்க.
0: ஓகே, பட் இஸ் தேர் எனி டைம் லைன், லைக் அது பண்ணுறதுக்கு ஒரு டைம் லைன் ஏதாவது இருக்கா?
1: அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு ஒரு டைம் லைன் கிடையாது. எப்போ அவைலபிளாக வர்றாங்களோ அப்போ உங்களுக்கு வந்து அசைன் பண்ணி விடுவாங்க. பட் அன்டில் தென் நீங்கள் வந்து வாக்கிங் கிளினிக் போகலாம், எமர்ஜென்சிக்கு போகலாம், இந்த மாதிரி மொபைல் கிளினிக்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் போய்க்கலாம் மீன்வைல்.
0: ஓகே, இப்போ நம்ம ஃபேமிலி டாக்டர் எனக்கு அசைன் பண்ணாத வரைக்கும் நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும்?
1: அப்படி தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி.
0: யா சார், அண்ட் இப்போ வந்து நான் ஊர்ல எல்லாம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு இப்போ எல்லாமே வந்து ஊர்ல நம்மளா ஒரு டாக்டர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணாலோ, இதில் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணாலோ நமக்கு வந்து மாஸ்டர் செக்அப் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ஏதாவது நம்ம இங்கே ஹாலிஃபாக்ஸ்லயோ இல்லை கனடாவிலயோ இருக்குங்களா?
1: நமக்கு இங்கே மாஸ்டர் செக்அப்னு ஒன்றும் இல்லை, பீரியாடிக் ஹெல்த் செக்அப் தான் இருக்குது. இப்போ எப்பப்போ உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அப்போல்லாம் போய் யூ கேன் ஜஸ்ட் கெட் யுவர் செக்அப்ஸ் டன். அந்த ரிலவெண்ட் இன்வெஸ்டிகேஷன், அந்த ரிலவெண்ட் டெஸ்டிங்க்கு எல்லாம் அனுப்பி விடுவாங்க. பட் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நிறைய பேர் நம்ம இதில் பண்ணுற தப்பு என்னென்னா, தே ஜஸ்ட் லைக் டோன்ட் கெட் ஹெல்ப். எப்பப்போ ஹெல்ப் வேணுமோ அப்போ கேட்குறதில்ல. அதே மாதிரி மருந்து கொடுத்தாலும் ஒழுங்காக தொடர்ந்து சாப்பிட்றதில்ல. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூ. பட் ரெகுலராக செக்அப்புக்கு போய்க்கங்க, டாக்டரோட பேசுங்க. எவ்வளோ ஆஃபனாக போகிறீங்களோ, எவ்வளோ ஆஃபனாக அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸோடு போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னா இங்கே எல்லா ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறது எல்லாமே ரொம்ப லாங் வெயிட்டு, அதனால் சீக்கிரம் போய் டாக்டர் அப்ரோச் பண்ணி, ஃபேமிலி டாக்டர் அப்ரோச் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க இன்வெஸ்டிகேஷன் அனுப்பி ரிலவெண்ட் செக்அப்க்கெல்லாம் அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும்.
0: ரிலவெண்ட் டெஸ்ட்னா எப்படி சொல்றீங்க? இப்போ அவங்க டெஸ்ட் பண்ணி எனக்கு என்ன உடம்புல குறை இருக்கோ அதை வந்து அவங்களே அப்ரோச் பண்ண சொல்லுவாங்களா? இப்போ மெடிக்கல் டெஸ்ட்கோ இல்லை பிளட் டெஸ்ட்டுக்கோ இல்லை எக்ஸ்ரேக்கோ அந்த மாதிரி போகிறது இல்லாமல்?
1: ஆமாம், ஆல்வேஸ் இந்த மெடிக்கல் பிளட் ஒர்க்கு எக்ஸ்ரே எல்லாமே ஃபேமிலி ஃபிசிஷன் மூலமாக தான் வரணும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ கேட் ஸ்கேனோ எல்லா ரெஃபரலும் ஃபேமிலி ஃபிசிஷன் தான் அனுப்பணும். அதனால் என்ன கம்ப்ளைண்ட்ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸோடு போனீங்கன்னா அதை ரிலவெண்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அவங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் வந்து ஃபேமிலி ஃபிசிஷனே க்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். தே கேன் ஹேண்டில் ஆல் த ஃபீல்டு. இங்கே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும், முடியாத பட்சத்தில் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ அதை வெயிட் பண்ணி அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஊர் மாதிரி அப்படியே வாக்கின் பண்ணி அப்படி போ பார்த்துட்டு வர மாதிரி இருக்காது. அது ஒரு பெரிய சேலஞ்ச், எல்லோரும் நம்ம ஆளுங்க ரொம்ப ஃபேஸ் பண்ணுறது தான். நம்ம ஊரில் அப்படியே நடந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம், இன்வெஸ்டிகேஷனும் அதே மாதிரி தான். அந்த ஃபெசிலிட்டி இங்கே இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. எவ்ரி திங் இஸ் கவர்டு, எல்லாமே கவர் பண்ணுது கவர்மெண்ட்டு. பிகாஸ் இட்ஸ் கவர்மெண்ட் இஸ் பேயிங் ஃபார் எவ்ரி திங், இட்ஸ் ஜஸ்ட் ரொம்ப நாள் எடுக்குது எல்லாத்துக்குமே எல்லா இதுவும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அதனால் ஃபேமிலி ஃபிசிஷியன் இஸ் த ஃபர்ஸ்ட் கோ டு பர்சன். உங்கள் நேராக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்ககிட்ட போனீங்கன்னா வி கேன் சால்வ் மெஜாரிட்டி ஆஃப் யுவர் ப்ராப்ளம் இன் அவர் ஆஃபீஸ்.
0: ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா எனக்கு அந்த ஹெல்த் செக்அப்பில் வந்து ஒரு பெரிய டவுட் இருந்துகிட்டே இருக்கும். மாஸ்டர் ஹெல்த் செக்அப்லாம் இங்கே டேரெக்டாக யார்கிட்ட அது கேட்டு பண்ண முடியுமா அப்படின்னு, பட் அதுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லிசனர்ஸ், உங்களுடைய டவுட்ஸை நானாக தான் கேட்டுட்ருக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய டவுட்ஸ் எனக்கு இருக்குது. ஸ்டேட்யூண்டாக இருங்க. இது CKDU 88.1 FM, ஹாலிஃபாக்ஸ், நோவா ஸ்கோஷியா. மைக்கில் நான், மனசில் நீங்கள், நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.

0: வெல்கம் பேக் டு CKDU 88.1 FM. நீங்க கேட்டிருக்கிறது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே அன்பு. நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இது ஜஸ்ட் சிம்பிளான விஷயம் கிடையாது, இங்க ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துக்கூடிய விஷயமான ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களை தான் பேசிட்டு இருக்கோம். அண்ட் நவ் டாக்டர் ஜி நாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து கேள்வியில கேட்டுட்டு இருக்கோம். மேம், நாங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க இப்போ பீரியாடிக் ஹெல்த் செக்அப் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த ஏஜ் ரிலேட்டட் டெஸ்ட், இப்போ எனக்கு இந்த ஏஜ்ல இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்குங்களா?
1: ஏஜ் ரிலேட்டட் ஸ்கிரீனிங் டெஸ்ட் நிறைய இருக்கு. நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். வித் ஏஜ், வித் என்ன ஏஜ்ல என்ன ஸ்கிரீனிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ டீட்டெயிலாக சொல்ல போறேன் உங்களுக்கு. ஃபீமேலுக்கு வந்தீங்கன்னா 25 இயர்ஸ் அண்ட் அபவ் தே ஹாவ் டு கெட், அவங்களுக்கு வந்து பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது, சர்வக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங். அது வந்து அவங்க கட்டாயம் பண்ணணும். எவ்ரி 3 இயர்ஸ் ரொட்டீனாக பண்ணிட்டு வரணும், ஸ்டார்டிங் ஃப்ரம் 25. 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து மேமோகிராம்னு சொல்கிறது, 40 to 50 இயர்ஸ். கோயிங் பேக், அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் சொல்லிட்டு இருந்தாலும் பேப்ஸ்மியருங்கிறது, இட் ஸ்டார்ட்ஸ் அட் 25 அண்ட் கோஸ் அப் டு 70 இயர்ஸ் ஓல்டு. அப்புறம் மேமோகிராம் வந்து 40 இயர்ஸில் தொடங்கும். எவ்ரி இயர் ஃப்ரம் 40 to 50 தே ஹாவ் டு கெட் மேமோகிராம். மேமோகிராம் எப்படின்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். அவங்க கால் பண்ணணும், ஒரு நம்பர் இருக்குது மேமோகிராம் ஸ்க்ரீனிங் நம்பர்னு, நோஸ் கோஷியாவில் அப்படி ஒரு நம்பர் இருக்குது, தே கேன் கோ கூகுள் இட் அண்ட் ஃபைண்ட் த நம்பர். அந்த நம்பரை கூப்பிட்டு அவங்க புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனிங்க்கு அப்புறமே ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிடும். ஃபேமிலி டாக்டர் இல்லைன்னா அவங்களே வந்து கூப்பிட்டு ரிசல்ட்டு சொல்லுவாங்க. எதாவது ஃபாலோஅப் இருக்குன்னா அவங்களே ஃபாலோஅப் பண்ணிக்குவாங்க. என்னென்னா நீங்கள் இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் டைரெக்டாக தேவை கிடையாது, நீங்களே போய் செக்அப் பண்ணிக்கிற வேண்டிய ஒரு செக்அப் இது. ஸோ 40 to 50 நீங்கள் எவ்ரி இயர் மேமோகிராம் பண்ணணும். 50 to 70 இயர்ஸ் வந்து நீங்கள் எவ்ரி அதர் இயர் உங்களுக்கு வந்து மேமோகிராம் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து ரெண்டும் ஃபீமேலுக்கு. இப்போ மேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஃபார் போத், 50 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபிட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, கோலன் கேன்சர் ஸ்க்ரீனிங்னு. அந்த அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க மெயிலே அனுப்பிடுவாங்க, உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். நிறைய பேர் அதை வந்து தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்க்ரீனிங் அது, எவ்ரிபடி ஹேஸ் டு டூ இட். அது வந்து என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஏர்லி கேன்சரை டிடெக்ட் பண்ணுற ஒரு சென்சிட்டிவான ஒரு டெஸ்ட் இது. அப்போ அது மெயிலே வந்துடும். நீங்கள் வீட்டிலே செஞ்சு திரும்ப மெயில் பண்ணி அனுப்புனீங்கன்னா அவங்க ரிசல்ட்ஸை வந்து ஃபேமிலி டாக்டருக்கு அனுப்புவாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்களே வந்து உங்களை சர்ஜன்கிட்ட அனுப்பி இந்த ஸ்கோப் மாதிரி ஒன்று பண்ணி ஏர்லி கேன்சரை டிடெக்ட் பண்ணி அந்த பாலிப்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த சர்வைவல் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து இட் ஜஸ்ட் கோஸ் அப் டு 70 to 75 இயர்ஸ். அப்புறம் இன்னும் என்னென்னா அந்த மேலுக்கு ப்ராஸ்டேட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம், இது வந்து இட்ஸ் நாட் அ ரொட்டீன் ஸ்க்ரீனிங். 50 வயசுக்கு மேலே ஏதாவது யூரினரி ட்ரபிள், ப்ராப்ளம்ஸ் வித் யூரினேஷன் அப்படி தான் இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் பேசுங்க. அவங்க சில டெஸ்ட்டுகளுக்கு அனுப்புவாங்க. அவங்களே ஆஃபீஸ்லேயும் சில டெஸ்ட் பண்ணலாம் ஃபைன் பண்ணுறதுக்கு. ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அவங்க வந்து யூரோலஜிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுவாங்க. பீரியாடிக்காக போகும்போது 40 இயர்ஸ் அண்ட் அபவ் எல்லாருமே ரெகுலராக பிளட் ப்ரெஷர் அண்ட் பிளட் சுகர் செக் பண்ணிக்கணும். நம்மளோட ரேஸ், நம்ம வந்து இந்தியா அந்த பக்கம் இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் ப்ரீ மெச்சூர் ஹார்ட் டிசீஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஏர்லியாகவே ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் 40 to 35 வயசு எல்லாம் நிறைய பேத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதனால் நம்ம 40 இயர்ஸ் தான் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும்னு நான் சொல்ல முடியாது. என்னென்னா நம்மளுக்கெல்லாம் ஏர்லியாக வரனால ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காவது 40 வயசுலேயே ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களாம் ஏர்லியாகவே ஸ்க்ரீனிங்கு போயிடணும். 30 வயசுலேருந்து தொடங்கிடணும். 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறதோ சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதோ எல்லாம் செக் பண்ணிவிட்டு ரெகுலராக அதுக்குள்ள மருந்துகள் கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு மேஜர் இஷ்யூ வந்து, நம்ம மருந்துகள் கொடுத்தாங்கன்னா அது வந்து தொடர்ந்து சாப்பிட்றதில்ல. 1 மாதம் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் டேப்லெட், ஹை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ் டேப்லெட்லாம் இட்ஸ் அ லைஃப் லாங் டேப்லெட். ஒன்ஸ் ரன் அவுட் பண்ணிடுச்சுன்னா ரீஃபில் இல்லைன்னா தயவுசெய்து ஃபார்மசியை கூப்பிட்டு ரீஃபில் பண்ணிக்கோங்க. அல்லது உங்கள் ஃபேமிலி டாக்டரை கூப்பிட்டு அவங்கள ரினியூ பண்ணி தர சொல்லுங்கள். ரெகுலர் செக்அப்புக்கு போகிறது ரொம்ப முக்கியம். டயபெட்டிஸ் ஹை பிளட் ப்ரெஷர்லாம் அட்லீஸ்ட் எவ்ரி 6 மந்த்ஸுக்காவது ஒரு தடவை பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும் அவங்களாம்.
0: இப்போ நீங்கள் சொன்ன இந்த டெஸ்ட்லாம் மேம், ஃபேமிலி டாக்டரே வந்து நம்ம கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்களா, இல்லை இந்த மாதிரி டெஸ்ட்லாம் போங்க, இல்லை இந்த ஏஜில் இந்த மாதிரி எடுக்கணும் டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லுவாங்களா, இல்லை நம்மளாக இதை அப்ரோச் பண்ணுறதா மேம்?
1: நம்மளே தான் அப்ரோச் பண்ணணும். சில ஃபேமிலி டாக்டர்ஸ் கவுன்சில் பண்ணுவாங்க, இந்த வயசில் இது பண்ணுங்கள், நீங்கள் போய் மேமோகிராம் பண்ணணும், பேப் டெஸ்ட் புக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பட் இந்த அவேர்னஸ் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளே நம்மளை வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம். எந்த ஏஜில் என்ன விதமான ஸ்க்ரீனிங் பண்ணணும், என்னென்ன ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸை நம்ம ரெகுலராக செக்அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நம்ம அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. பேசிக்லி இது வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இல்லையா. ப்ரிவென்ஷனுக்காக தான் இந்த இந்த ஸ்க்ரீனிங்கெல்லாம் போகிறோம், நம்ம செக்அப்ஸ்க்கெல்லாம் ரெகுலராக போகிறோம். ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்ஸ் இஃப் யூ கெட் அ டிசீஸ் அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணுறது வேறு விஷயம். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவென்ட் பண்ண போகிறோம். ஹார்ட் அட்டாக் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது, ஸ்ட்ரோக் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது, கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது. இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே இது இது விஷயமான அறிவு வந்து இருக்கணும்னு நான் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிக்கிறேன்.
0: கண்டிப்பாக மேம், ஏன்னா நம்ம வந்து முன்னாடி அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்திருக்குமோ தெரியாது. கண்டிப்பாக இந்த ஷோ இப்போ இது கேட்டதுக்கு அப்புறம் இப்போ அவங்களுக்கு ஒரு அப்போ அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கும். அவங்களும் அடுத்தடுத்து என்னென்ன மாதிரி டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு அவங்களுக்குள்ளேயே பேசி அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க நம்புறேன். அண்ட் கைஸ், லைக் இன்னும் நிறைய நிறைய கேள்விகள் இருக்குது அவங்ககிட்ட கேட்கறதுக்கு. இது வரைக்குமே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், தெரியாத இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. ஸ்டே டியூன் இருங்க. இது சிகேடியூ 88.1 FM ஹாலிஃபாக்ஸ் நோவா ஸ்கோஷியா. மைக்கில் நான், மனசில் நீங்கள், நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.

0: வெல்கம் பேக் டு CKDU 88.1 FM. நீங்க கேட்டிருக்குது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே அன்பு. தொடர்ந்து நிறைய முக்கியமான ஹெல்த் ரிலேட்டட் கேள்விகளை டாக்டர் விஜயநாதன் அவர்கள்ட்ட கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் அடுத்த கேள்வியை நான் உணவு வச்சிருக்கேன் மேம். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஏர்லி ஏஜ்லயே வந்து நமக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது இல்லையா, ஹார்ட் அட்டாக்கோ இல்ல ஸ்ட்ரோக் வருது இல்லையா, ஸோ எப்படி நம்ம சிம்டம்ஸோ இல்ல சைனோ இருக்கும் அதை எப்படி நம்ம உடனே தெரிஞ்சுக்கிறது மேம்?
1: ஹார்ட் அட்டாக்குக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஹார்ட் அட்டாக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹார்ட் அட்டாக் ஃபீமேலுக்கு வேறு மாதிரி ப்ரெசன்ட் பண்ணலாம், மேலுக்கு வேறு மாதிரி ப்ரெசன்ட் பண்ணலாம், டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வேறு மாதிரி ப்ரெசன்ட் பண்ணலாம். இப்போ ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப ஏடிபிக்கலாக இருக்கும், ரொம்ப டிப்பிக்கலான செஸ்ட் பெயின், க்ரஷிங் பெயின் இந்த செஸ்ட்டு, அப்புறம் வந்து மூச்சு விட முடியாமல், ஏதாவது இந்த எலிஃபென்ட் செட்டிங் ஆன் த செஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டிப்பிக்கல் சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் மெஜாரிட்டி இருக்க சான்சஸ் ஆர் தேர். பட் மேலுக்கும் அதே மாதிரி தான், செஸ்ட் பெயின் வந்து முக்கியமான ஒரு சிம்டம்மு. அப்புறம் வந்து ரேடியேட்டிங் பெயின் டு த ஜா அண்ட் லெஃப்ட் சைட் ஆம் ஒரு முக்கியமான செஸ்ட் பெயினோட சிம்டம். அப்புறம் இன்டைஜஷனும் ஒரு சிம்டம் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ப்பா. அது வந்து அதையும் நம்ம வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. நிறைய பேர் இன்டைஜஷன் சொல்லிட்டு ஹார்ட் டிசீஸ் ரிலேட்டடாக கோட்டை விட்டுருவாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனி கைண்ட் ஆஃப் ஷார்ட் ஆஃப் பிரெத் நடக்கும் போது, கிளைம் பண்ணும்போது, ஸ்டெப்ஸ் ஏறும்போது செஸ்ட் பெயின் வரும், அப்புறம் ரெஸ்ட் எடுக்கும்போது போயிடும். இதெல்லாம் வந்து ஏர்லி வார்னிங் சைன்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். அப்போ அந்த மாதிரி சிம்டம்ஸ், ஷார்ட் ஆஃப் பிரெத் வரும்போது, செஸ்ட் பெயின் வரும்போது, க்ரஷிங் சிம்டம்ஸு, ஹெவி ஃபீலிங்கு, ஜா பெயின், ஆர்ம் பெயின், இன்டைஜஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் கட்டாயம் வந்து ஹார்ட் அட்டாக்கில் டெஸ்ட்டு பண்ணணும். எப்படின்னா அவங்க ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க, டிஎம்டி டெஸ்ட்னு ஊரில் சொல்லுவாங்க, ட்ரெட்மில் டெஸ்ட்டு, அது பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ரொம்ப சிவியர் பெயின் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி 911 கூப்பிட்ருங்க இமீடியட்டாக. வீட்டில் வந்து ஸ்வெட்டிங் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், செஸ்ட் பெயின் இருக்கும், இது வந்து டிப்பிக்கலான ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம். அவங்க வந்து 911 கூப்பிட்றணும். டைம் வந்து டிலே பண்ணவே கூடாது, இமீடியட்டாக யூ ஹாவ் டு அப்ரோச் ஃபார் ஹெல்த் இது எமர்ஜென்சி. ஸ்ட்ரோக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன். வீக்னஸ் இருக்கும், பி ஃபாஸ்ட்ன்னு சொல்லி ஒரு சினனம் இருக்காது. அது எப்படின்னா இமீடியட்டாக ஒரு பிளைண்ட்னஸ்ஸு, அப்புறம் வந்து ஒரு வீக்னஸ் ஆஃப் த ஆர்ம்ஸு, அப்புறம் வீக்னஸ் ஆஃப் த பாடி, ஸ்பீச் டிலே, அப்புறம் வந்து இது இந்த மாதிரி வீக்னஸ் அண்ட் நம்னஸ் ஆஃப் த பாடி, அன்ஏபிள் டு டாக், பிளைண்ட்னஸ், அந்த மாதிரி ஒரு சைடோ அல்லது ரெண்டு சைடுமே வந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக 911 கூப்பிடணும். இந்த ஸ்ட்ரோக்கை பொறுத்தவரையும் ஒரு ரொம்ப வந்து டைம் முக்கியம் நம்ம வந்து ஃபைன் பண்ணுறது. வித்தின் 3 hours நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் கிடச்சிருச்சுன்னா 100% கிட்ட ரெக்கவரி ரேட் இருக்குது. 3 hours அப்புறமே நீங்கள் அந்த வீக்னஸை வந்து விட்டுட்டீங்கன்னா கேர் பண்ணாமல் பர்மனன்ட் டேமேஜ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த 3 hours வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான என்ன லைஃப் சேவிங் ஹவர்ஸ் ஃபார் ஸ்ட்ரோக். ஸோ யாரோ நீங்கள் விட்னஸ் பண்ணிங்கன்னா, யாராவது வீக்னஸோ நம்னஸ் ஆஃப் த ஃபேஸ் அல்லது பிளைண்ட்னஸ் ஆஃப் ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் வீக்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக 911 கூப்பிட்டு போகணும். அவங்க கேட் ஸ்கேன் எடுத்து அது ரிலேட்டட் மெடிசன் உடனே கொடுத்தாகணும். அது வந்து விண்டோ பீரியட் வந்து 3 hours. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன், ஹார்ட் அட்டாக் இருந்தால் இமீடியட்லி யூ ஹாவ் டு கெட் ஹெல்ப். ஸ்ட்ரோக்குக்கு வந்து ஹெடேக்கெல்லாம் வராது. நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஹார்ட் அட்டாக்கு செஸ்ட் பெயின் வர மாதிரி ஸ்ட்ரோக்குக்கு ஏன் தலைவலி வர்றலன்னு. பிரெயினுக்கு வந்து இஸ் அனஸ்தட்டிக் ஆர்கன், அதுக்கு தெரியாது பெயினை இது பண்ணுறதுக்கு, ஃபீல் பண்ணுறதுக்கு. இட் ஆல்சோ கோஸ் த்ரூ த சேம் கைண்ட் ஆஃப் டேமேஜ் லைக் ஹார்ட் டஸ். ஹார்ட் கேன் ஃபீல் த பெயின் பட் பிரெயின் டசன்ட் ஃபீல் த பெயின். ஸோ ஹெட்ஏக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க. ஸ்ட்ரோக்குக்கும் ஹெட்ஏக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் அதே மாதிரி சீஜர் சிம்டம்ஸ் வரும், ஒரு வீக்னஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சில வேளை தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் பிரெயின் டியூமர். அதுக்கும் வந்து நீங்கள் இமீடியட்டாக போய் ஏதாவது ஹெல்ப் எடுத்துக்கணும். நாட் ஆல் த சீஜர்ஸ் ஆர் பிரெயின் டியூமர்ஸ், பட் இட்ஸ் பெட்டர் டு கெட் த செக்அப் டன். செக்அப் பண்ணிவிட்டு அதை என்னென்ன ரூல் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: யா, நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி வருமுன் காப்போம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ வந்த பிறகு நம்ம கஷ்டப்படுறதை விட வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் அப்ரோச் பண்ணியும் இல்லை உங்கள் ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணியும் நீங்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸோ தொடர்ந்து இன்னும் வேக்சின் ரிலேட்டட் கொஷின்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்க போகிறேன். ஸ்டேட்யூண்டா இருங்க, இது CKDU 88.1 FM ஹாலிஃபாக்ஸ் நோவா ஸ்கோஷியா. மைக்கில் நான் மனசில் நீங்கள், நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.

0: வெல்கம் பேக் டு CKDU 88.1 FM. நீங்க கேட்டிருக்கிறது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே அன்பு. இப்ப அடுத்ததான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மேம். இந்த வேக்சினேஷன் பத்தி நீங்க ஜெனரலா என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு வேக்சின் போடணும் அப்படின்னா நமக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்து அறிவுரை பண்ணுவாங்க. சோ அதுல உங்களோட சஜஷன்ஸ் நம்ம இங்க ஹாலிஃபாக்ஸ்ல பர்டிகுலர்லி என்ன இருக்கும் மேம்?
1: நான் வேக்சினேஷன் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் வந்து இது ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நான் சைல்ட்ஹுட் வேக்சினேஷன்ல இருந்து தொடங்குறேன். அஸ் சூன் அஸ் த பேபி இஸ் பார்ன் என்னென்ன வேக்சினேஷன் அங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கறது, ஃபேமிலி டாக்டர் என்ன வேக்சின் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் என்ன வேக்சின் ப்ரொவைட் பண்ணுங்கிற விஷயத்த நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறேன். அஸ் சூன் அஸ் பேபி இஸ் பார்ன் ஹாஸ்பிட்டலே அவங்க RSV வேக்சின் ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ் வேக்சின் கொடுத்துருவாங்க டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி. அப்புறம் ஃபேமிலி டாக்டர் வந்து 2, 4, 6 months அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வேக்சினும், 1 year ஒரு வேக்சின், அப்புறம் 18 months ஒரு வேக்சின், 4 to 6 years பிஃபோர் கோயிங் டு ஸ்கூல் ஒரு வேக்சினும் கிட்ஸுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து டெட்னஸ், பர்டூசஸ், மம்ஸ், மீசோஸ், ருபல்லா, நிமோனியா, மெனிஞ்சைட்டிஸ் இந்த இது ரிலேட்டடான வேக்சின். நம்ம ஊரில் கொடுக்குற வேக்சினும் இங்கே உள்ள வேக்சினும் டோட்டலி டிஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது. சில எக்ஸ்ட்ரா வேக்சின்ஸை நம்ம வந்து ஊரில் கொடுப்போம். ஹெப்படைட்டிஸ்லாம் ஏர்லியாகவே கொடுத்துருவாங்க. டைஃபாய்ட் வேக்சின் இருக்குது, அதெல்லாம் இங்க கொடுக்கறது இல்ல. என்னன்னா நமக்கு இங்க ப்ரிவாலன்ஸ் ரொம்ப கம்மி, அந்த மாதிரி எக்ஸ்போஷர் கிடையாதுனால ரொம்ப லிமிட்டடான வேக்சின் தான் இங்க இருக்கு. பட் இட் ப்ரிவென்ட்ஸ் வாட் எவர் இஸ் நீடட் ஃபார் த பேபிஸ். அப்புறம் வந்து 4 to 6 years மேல வந்து தே வில் கெட் த வேக்சின் த்ரூ த ஸ்கூல். பப்ளிக் ஹெல்த் நர்ஸ் வந்து ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க. அது வந்து மெனிஞ்சைட்டிஸ், திரும்ப டெட்டனஸ் ஷாட், அப்புறம் HPV வேக்சின் சொல்லி ஒரு கேன்சர் ப்ரிவென்ஷன் வேக்சின் வந்து கிரேட் 7 போட்டுருவாங்க அவங்களுக்கு. அதனால கேன்சர், இந்த சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷன் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேக்சின். அது வந்து இன்க்ளூடட் ஒரு 5-10 years முன்னாடி அது இன்க்ளூட் பண்ணாங்க வேக்சினேஷன் ஸ்கெட்யூல்ல. அது வந்து கிட்ஸ் வேக்சினேஷன் இதுவரை நம்ம பார்த்தது. அடல்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 years நம்ம வந்து டெட்டனஸ் ஷாட் போட்டுக்கணும், மார்க் பண்ணி வச்சுக்கணும் டேட்டா, எவ்ரி 10 years போட்டுக்கணும். அப்புறம் ப்ரீநேட்டல் ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து ஒரு வேக்சின் இருக்கு, அதுவும் டெட்டனஸ் தான், ப்ரீநேட்டலே போட்டுருவாங்க. இது வந்து ரெகுலராக போட வேண்டிய வேக்சின். இதெல்லாம் 50 years மேலே வந்து நீங்க இஃப் யூ லைக் இட் யூ கேன் கெட் த ஷிங்கிள்ஸ் வேக்சின். ஷிங்கிள்ஸ் வேக்சினேஷன் வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் ஆப்வியஸ்லி ஷிங்கிள்ஸ். அப்புறம் வந்து 65 years மேலே வந்து இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருந்தால இப்போ வந்து நிமோனியா வேக்சின் போடுவாங்க. 75 years மேலே RSV வேக்சின். இதெல்லாம் வந்து ரொட்டீனாக வந்து எல்லாருமே போட்டுக்கணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சீசனல் ஃப்ளூக்குள்ள வேக்சின் வந்து நம்ம 6 months தொடங்குவோம். 6 months ஆஃப் ஏஜ் அதில் தொடங்கி எவ்ரி இயர் ஒரு வருஷமும் போட்டுக்கணும். என்னன்னா அந்த வைரஸ் வந்து மாறிட்டே இருக்கிறதுனால எவ்ரி இயர் தே ஜஸ்ட் கம் அப் வித் நியூ செட் ஆஃப் வேக்சின். அது வந்து அந்த ஸ்பெசிஃபிக் வைரஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. இந்த வருஷம் வந்து ஏர்லியாகவே தொடங்கிருச்சு நம்ம இது ஃப்ளூ சீசன். அதனால எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, கையை கழுவிக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. டோன்ட் ஹெசிடேட் டு கெட் த வேக்சினேஷன் ரெகுலர்லி. எவ்ரி இயர் யூ ஹாவ் டு கெட் இட்.
0: தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கும் அந்த ஃப்ளூ பற்றின நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளூ போடுறதுக்கும் இதே மாதிரி டாக்டர் வேணுமா, இல்ல நம்ம எங்கனாலும் போய் ஃப்ளூவோட இது போட்டுக்கலாங்களா இன்ஜெக்ஷன்ஸ்?
1: வேக்சினேஷன் வந்து ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ்ட போட்டுக்கிறது நல்லது. பட் ஃப்ளூ வேக்சின் வந்து நீங்க ஃபார்மசியில போட்டுக்கலாம். 811 அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க கனெக்ட் பண்ணி விடுவாங்க, வாக்கிங் கிளினிக்ல போட்டு விடுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஃபார்மசிஸ் டேக் கேர் ஆஃப் த ஃப்ளூ வேக்சின். சோ நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் அவங்க கிட்ட புக் பண்ணிட்டு போய் போட்டுட்டு வந்துடலாம். ஃபேமிலி டாக்டரும் ஃப்ளூ வேக்சின் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க.
0: ஓகே. அண்ட் ஒன் மோர் க்வெஸ்சன் மேம், இப்போ வந்து நம்ம ஊர்லயே வந்து சில வேக்சின்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்திருப்போம், ஒரு 3 years வரைக்கும் போட்டிருப்போம். பட் 3 years மேல இங்க வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான வேக்சின்ஸை நம்ம அப்ரோச் பண்ணணுமா? அது டாக்டர்ஸ் வந்து என்ன மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க?
1: நீங்க பப்ளிக் ஹெல்த்லயோ இல்ல ஃபேமிலி பிசிஷியன்டே உங்களை பழைய இம்யூனைசேஷன் ரெக்கார்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா தே வில் கம்பேர் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மிஸ் பண்ண வேக்சின்லாம் இங்கே கண்டினியூ பண்ணி போட்டு விட்டுருவாங்க. ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா பப்ளிக் ஹெல்த் வந்து ஃபேமிலி டாக்டரை அப்ரோச் பண்ணி கேட்பாங்க, இந்தந்த வேக்சின் இந்த சைல்டுக்கு போடாமல் இருக்கு, மிஸ் ஆயிருக்கு, அதை வந்து போட்டு விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப் டு 7 years வந்து ஏதாவது மிஸ் பண்ண வேக்சினை வந்து நீங்கள் ஃபேமிலி டாக்டர் மூலமாகவே போட்டுக்கலாம். மிஸ்ட் வேக்சின் வந்து போட்டு விடுவாங்க. கரெக்டாக அந்த ஸ்கெட்யூலுக்கு போடாதவங்க வந்து இந்த மாதிரி அப்ரோச்சில் கேட்சப் வேக்சின் சொல்லி போட்டுக்கலாம்.
0: ஓகே, அப்போ நம்ம ஸ்கெட்யூலில் மிஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்புறம் கூட அந்த வேக்சினை போட்டுக்கலாம்.
1: ஆமாம் ஆமாம்.
0: Okay. Thank you so much, ma'am. And அவங்க வேக்சின் ரிலேட்டட் அனைத்து டவுட்டுமே நம்ம கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. கைஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். So stay tuned இருங்க. CKDU 88.1 FM Halifax, Nova Scotia. மைக்ல நான், மனசுல நீங்க, நான் உங்கள் RJ அன்பு.

வெல்கம் பேக் டு CKDU 88.1 FM. நீங்க கேட்டிருக்குது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் RJ அன்பு. அண்ட் டாக்டர்

0: டயக்னோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்படி கிடையாது, நாங்கள் வந்து நிறைய டிடெக்ட் பண்ணுறோம், நிறைய ஃபைன் பண்ணி நிறைய ட்ரீட் பண்ணுறோம், தே ஃபீல் லைக் நாங்கள் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நோயாளி ஆகிட்டோம் அப்படின்ன மாதிரி. அப்படி கிடையாது, ஜஸ்ட் லைக் ப்ரிவென்ஷனுக்காக தான் நாங்கள் நிறைய மெடிக்கேஷன்ஸ்லாம் கொடுக்குறோம். முக்கியமான அப்ரோச் ஃபார் ப்ரிவென்ஷன் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். வீட்டில் நீங்கள் எப்படி சமைக்கிறீங்க, எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்கிறத பொறுத்து மெஜாரிட்டி ஆஃப் யோர் ப்ராப்ளம் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். ஹெல்த்தி ஈட்டிங் ரொம்ப முக்கியம். நிறைய ரைஸ் சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் ரைஸை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், நட்ஸு, மீட்டு சாப்பிட்லாம் இன் மாடரேஷன், பட் ஒயிட் மீட் சாப்பிடுங்க, ஃபிஷ் நிறைய சாப்பிடுங்க, எக் சாப்பிட்லாம், இட்ஸ் ஹெல்த்தி. நிறைய பேர் கேட்பாங்க எக் நிறையா சாப்பிட்டா நல்லதா அப்படின்ட்டு. எக்கு வந்து அட்லீஸ்ட் 1 or 2 எக்ஸ் அ டே சாப்பிட்லாம், பட் நீங்கள் ரைஸில் உள்ள ப்ராப்ளம் மாதிரி ரைஸ் தான் மேஜர் இஷ்யூ நமக்கு எல்லாத்துக்கும். எனவே கன்சியூம் டூ மச் ஆஃப் ரைஸ், ரைஸ் எல்லாம் கன்வெர்ட் இன்ட்டு சுகர் இந்த பாடி. அதனால் ரைஸை கம்மி பண்ணிவிட்டு யூ கேன் ஹேவ் லாட் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் இஸ் குட் ஃபார் யர் ஹெல்த். அப்புறம் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் வந்து 30 minutes a day, 150 minutes per week you have to walk. சொல்லுவாங்க நான் இது ஒர்க்கில் நடக்கிறேன், நான் நடந்து இத்தனை நிமிஷம் நடந்தேன்னு, அதெல்லாம் கவுண்ட் கிடையாது. யூ ஹாவ் டு லிட்டரலி ஜஸ்ட் கோ ஃபார் அ பிரிஸ்க் வாக் 30 minutes எவ்ரி டே. அது வந்து பார்ட் ஆஃப் த ரொட்டீனாக வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே மென்டல் ஹெல்த்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு 5-10 minutes மெடிடேஷன் மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணுங்கள் டேயை. அப்புறம் வந்து ஹெல்த்தி ஈட்டிங் த்ரூ அவுட் த டே, ஈவினிங்கோ மார்னிங்கோ ஒரு 30 minutes ஹேபிட் ஃபார் வாக்கிங் டைம் மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோன்னா வி கேன் டெஃபினெட்லி அச்சீவ் அ ஹெல்த்தி lifestyle and healthy life.
1: Thank you so much ma'am. இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் தான் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம், ஏன்னா மக்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரே இடத்துல இருந்து வேலை செய்கிறவங்கலாம் ப்ளீஸ் எழுந்து வாக்கிங் போங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டெய்லி ரொட்டீனாக அதை வச்சுக்கோங்க. ஸோ அது நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக காப்பாற்றும். அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் சொன்ன டாக்டர் விஜயநாதன் மேடம் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம்.
0: நன்றி, வணக்கம்.
1: ஓகே, இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோட உங்ககிட்ட அனுக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் சொல்லிக்கிறேன். ஸ்டே டியூன் டு CKDU 88.1 FM. மைக்ல நா, மனசுல நீங்க, நான் உங்கள் ஆர்ஜே அண்ணா.
2: Broadcasting from the top floor of the Dalhousie Student Union Building, this is CKDU 88.1 FM in Halifax.